மேபார் பொசொன்னைகட பண்டாரவில நேத்ராபி வந்தனா மகா தாத்து நமஸ்காரத்துக்கு வாடகத்து என்ன புழுவங்க ஆராய்ச்சிய மதக்கரணதமாய் ஹதான் பண்டாரவில நேத்ராலோக தர்ம விஜய பொசொன் உதானத்துக்கு வாடகத்து என்ன புழுவங்க ஹரியட்டம கிவோ திங்கேம மே பொசொன் காலைய புறாம பொசொன் துரண சதஹகி சமக பொசொன் நிர்மாண தெக்கபலா கண்ணத்துவாட்ட அவஸ்தாப ஹம்போயினோய் வகையம தமாய் தாதுன் மகான்சீலா வந்தனாமான கரகன்ன மகா தேதா நேத்ராபி வந்தனா மகா தாது நமஸ்காரத்திக்கு வாடகத்து என்ன புழுவங்க மத்தியனோ சர்வகி தாதுன் மகான்சீலா மேத்துலு தாதுன் மகான்சீலா ரெசக் வந்தனாமான கரகன்னுவாட்ட அவஸ்தாப தீனோ ஹரியட்டம கிவோத்திங் ஹேம பண்டாரவேல நேத்ராலோக தர்ம விஜய பொசொன் உதாரணைய ஆரம்பவெண்ணே ஜூனி மாசே விசிஹயவெனிதா ராத்திரி ஹத்தட பண்டாரவேல பொசொன் பிரஹர வீதி சஞ்சாரை கிரீமத்தைக் திங் எகத்தைக்கு ஆரம்பவெண்ண பொசொன் வந்தனாவ் வாட்ட அவஸ்தாவத்தினவா பொசொன் தவச புறாம நித் எஃப்எம் ஸ்வேத பூஜா சஜீவி வெடசட்டான் மாலாவத்தை கத்துக்கத்துவேன் உதயசன ஹயந்தங் ராத்திரி நமைய வெனக்கம் மே சஜீவி பின்கம் மாலாவு பெவத்தினோ எகனத் மொதக்கரண கமன் தமாய் அப்பி ஹெலோ ஹெலோ சத்தியந்தே இதிரி வெடவலட்டு அன்னஹதன் තාමත් මේ පැත්තට කෝල් එකක් ගත්තේ නැත්නම් 01112553633 ඔයාලට පුළුවන් මේ පැත්තට කෝල් එකක් ගන්න WhatsApp message එකක් දාන්න පුළුවන් 0711959595 සින්දු වලට කට්ටි එකතු කරගන්න බලාගෙන නම් කියනකම් බලාගෙන කට්ටිය මේ පැත්තේ ඉන්නවා ඒගොල්ලන්ව ඊළඟ පැයේදී අනිවාර්යෙන් එකතු කරගන්නවා ඒක හන්ද බලාපොරොත්තු වෙන් බලාගෙන ඉන්න